0: லங்காவிலாவின் பாந்தர் பாய்
1: FM
2: ருஹுனட ராஜராட்டட சிங்கடகலட www.liveFM.lk

0: அவகாசே விலாப சைபர் அவகாசே லாங்கிய ஹதகஸ்ம லைவ் எஃப்எம்
1: livefm.lk